ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

0: ஏஜென்சிஸ் திருவல்ல, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாயி விதரணம் செய்து வரணும். திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர் சமீபம், திருவல்ல.
1: Radio Macross 90.4 Time Check.
2: 8 o'clock. ரேசரும் கிரீமுகளும் உபயோகிச்ச் நிராசராயோ? விஷமிக்கண்டா. செங்கன்னூர் டாக்டர் கே.எம். சரியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸிலே டெர்மட்டோளஜி விபாகத்தில் அமித ரோம வளர்ச்சிக்கு லேசர் சிகிச்ச. ஏற்றவும் அத்தியாதுனிக லேசர் சாங்கேதிக வித்தியிலூட சர்மத்தின் தோஷகரமல்லாதே ஏற்றவும் சுரட்சிதமான சிகிச்ச. KMC ஹாஸ்பிட்டல், செங்கன்னூர்.

ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது. திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.

0: சென்ற மற்ற ஸ்ரீதேவியாக்கி மங்கள பாலையில் மலர்குடமாய் மணிநாத காவிலே மண் விளக்காய் ராத்திங்கள் பூத்தாலி சார்த்தி கண்ணில் நட்சத்திர நிறதீபம் நீட்டி.
1: ഓക്കേ, സൂപ്പർ. ശംസുദിനിക്ക നന്നായിട്ടുണ്ട്, നല്ല പാട്ടാണ് കേട്ടോ. അടുത്തത് നമ്മുടെ അന്നച്ചേച്ചിയുടെ പാട്ടാണ്.

0: ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேல் ஆயும் ரீட்டெயில் ஆயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர் சமீபம், திருவல்லா.
1: Radio Macfast 90.4. Time check.
2: 7 o'clock.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

0: ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரணும். திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்ல.
1: സർജറി എന്ന് കേൾക്കുമ്പോഴേ പേടിയാ.
2: വിഷമിക്കേണ്ട, ചെങ്ങന്നൂർ KMC ഹോസ്പിറ്റലിലെ ഇന്റർവെൻഷണൽ റേഡിയോളജി വിഭാഗത്തിൽ ശസ്ത്രക്രിയയില്ലാതെ സ്ട്രോക്ക്, ഫൈബ്രോയിഡ്സ്, പ്രോസ്റ്റേറ്റ്, തൈറോയ്ഡ്, കാലിലെ ബ്ലോക്കുകൾക്കും മറ്റ് സങ്കീർണതകൾക്കും അതിവേഗം മികച്ച ചികിത്സ. ഡോക്ടർ KM ചിറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ്, ചെങ്ങന്നൂർ.